கந்தமென் லசன ஹொண்டரன் கந்தவன் வஸ்துவ மகே மென்ன பலன்னோ உன் சந்தமென் லசன ஹொண்டரன் கந்தவன் வஸ்துவ மகே மென்ன